ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் சிவாய நமஹ. சைவம்தான் தார்மீக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை. கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேயா நின் தலை கண்டேன். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 ஒன்று திருமுதுகுன்றம். விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணிசெய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். ஐம்பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தலமரம், வன்னி. இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கன செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேதமன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேர் பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர், குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றில் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திரு முதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதற் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தை கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக யஜுர்வேத பத பாட்டாக
2: ஓம் இஷே த்வா ஊர்ஜே த்வா வாயவஹ ஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்தா தேவஹ வஹ சவிதா ப்ரேதி அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஏதி வ்யாயத்வம் அக்னியாஹ தேவபாகமிதி தேவபாகம் ஊர்ஜஸ்வதீஹி பயஸ்வதீஹி ப்ரஜாவதேரிதி ப்ரஜாவதீஹி அனமேவாஹ அயக்ஷ்மாஹ மா வஹ ஸ்தேனஹ ஈஷத மா அகஷகும்ஸ இத்யக சகும்ஸஹ ருத்ரஸ்ய ஹேதிஹ பரீதி வஹ வ்ருணக்தோ த்ருவாஹ அஸ்மின் கோபதாவித் கோபதோ ஸ்யாத பஹ்வீஹி யஜமானஸ்ய பசூன் பாஹி இஷேத்ரி சத்வாரிகும்ஸது யஜ்ஞஸ்ய கோஷத் அசி பிரத்யுஷ்டமிதி ப்ரதி உஷ்டம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டா இதி ப்ரதி உஷ்டாஹ அராதயஹ ப்ரேதி இயம் அகாது திஷணா பர்ஹிஹ அச்ச மனுநா க்ருதா ஸ்வதயேதி ஸ்வதயா விதஷ்டேதி விதஷ்டாதே ஏதி வஹந்தி கவயஹ புரஸ்தாத் தேவேப்யஹ ஜுஷ்டம் இஹா பர்ஹிஹ ஆசத இத்யாசதே தேவானாம் பரிஷோதமிதி பரிசூதம் அசி வருஷவ்ருத்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.
2: Om Ingidagnyagaramaha, Om Ichchagnana Kriyashakti Trayalochanagaramaha. ஓம் இஜ்யாபராக நம. ஓம் இதிஹாசாக நம. ஓம் இந்து பதகே நம. ஓம் இந்து கலாதராக நம. ஓம் இந்திராதிப்ரியாக நம. ஓம் இந்திராஹந்த்ரே நம. ஓம் இந்திரியலிங்க

நமஹ ஓம் ருக்யஜுஸ்ஸாம வேதாய நமஹ ஓம் ருக்யஜுஸ்ஸாம் நே நமஹ ஓம் ருக்வேதாய நமஹ ஓம் ருக்வேதாஸ்ருதி மௌலி பூஷண

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 16.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக் வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 18. தேங்க்யூ.
2: ஓமானம் சரணம் பிரளயப்ரம்ம

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of shivam.org, the following is Shukla Yajur Vedam Karmashaka Adhyayam 15.
2: Atha Panchadash

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Maulav Ganga Shashankav, Karacharanatale Sheetalanga Bhujangaha, Vame Bhage Dayardra, Himagiritanaya Chandanam Sarvagatre, Itham Sheetam Prabhutam, Tavakanaka Sabha Nathavodham Kvashaktihi, Chitte Nirbeda Tapte, யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் த்ரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாதுமம் யோதத்தே நிஜமாயையைவ புவனாகாரம் விகாரோஜ்ஜிதஹ யஸ்யாஹு கருணாகடாக்ஷ விபவௌ ஸ்வர்காபவர்காபிதௌ ப்ரத்யக்போத சுகாத்வயம்.

ஓம் சிவாய சைவம் தாத்தாரின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனை விஸ்வத கிருத்தி. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கஜாதீகா தன்மம். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கணநாதா சரணம். வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

0: Vaivam.R Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam Dot Darwin. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவலோகநாதனை கண்டு. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 திருமுதுகுன்றம். விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணி செய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். ஐம்பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தல மரம், வன்னி. இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கண செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேதமன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர், குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றில் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திரு முதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதக் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தை கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாடாக யஜுர்வேத பத பாடாக
2: ஓம் இஷே த்வா ஊர்ஜே த்வா வாயவஹ ஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்தா தேவஹ வஹ சவிதா ப்ரேதி அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஏதி வ்யாயத்வம் அக்னியாஹ தேவபாகமிதி தேவபாகம் ஊர்ஜஸ்வதீஹி பயஸ்வதீஹி ப்ரஜாவதேரிதி ப்ரஜாவதீஹி அனமேவாஹ அயக்ஷ்மாஹ மா வஹ ஸ்தேனஹ ஈஷத மா அகஷகும்ஸ இத்யக சகும்ஸஹ ருத்ரஸ்ய ஹேதிஹி பரீதி வஹ வ்ருணக்தோ த்ருவாஹ அஸ்மின் கோபதாவித் கோபதோ ஸ்யாத பஹ்வீஹி யஜமானஸ்ய பசூன் பாஹி இஷேத்ரி சத்வாரிகும்ஸத் யஜ்ஞஸ்ய கோஷத் அசி பிரத்யுஷ்டமிதி ப்ரதி உஷ்டம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டா இதி ப்ரதி உஷ்டாஹ அராதயஹ ப்ரேதி இயம் அகாதோ திஷணா பர்ஹிஹ அச்ச மனனா க்ருதா ஸ்வதயேதி ஸ்வதயா விதஷ்டேதி விதஷ்டாதே ஏதி வஹந்தி கவயஹ புரஸ்தாத் தேவேப்யஹ ஜுஷ்டம் இஹா பர்ஹிஹ ஆசத இத்யாசதே தேவானாம் பரிஷோதமிதி பரிஷோதம் அசி வருஷவ்ருத்தமிதி வருஷவ்ருத்தம் அசி தேவ பர்ஹிரிதி தேவ பர்ஹிஹ மா த்வா அன்வகு மா திரியகு பர்வாதே ராத்யாசம் ஆச்சேத்தேத்யாச்சேத்தா தே மா ரிஷம் தேவ பர்ஹிரிதி தேவ பர்ஹிஹ சதவலுஷமிதி சதவலுஷம் வீதி ரோஹா சஹஸ்ரவலுஷா இதி சஹஸ்ரவலுஷாஹ வீதி வயம் ருஹேம பிருத்திவியாஹ சம்ப்ருத இதி சம்ப்ருதஹ பாஹி சுசம்ப்ருதேதி சுசம்ப்ருதா த்வா சமிதி பராமி அதித்யை ராஸ்னா அசி இந்திராண்யை சன்னஹனமிதி சம்நஹனம் பூஷா தே க்ரந்த்யம் க்ரத்னாது ஸஹ தே மா ஏதி ஸ்தாது இந்திரஸ்ய த்வா பாஹுப்யாமிதி பாஹுப்யாம் உதிதி யச்சே ப்ரஹஸ்பதே மூர்த்னா ஹராமி உரு அந்தரிக்ஷம் அன்விதி இஹி தேவம் கமமிதி தேவம் கமம் அசி சஹஸ்ரவலுஷ அஷ்டாத்ரிகம் சச்ச சுந்தத்வம் தெய்வியாய கர்மணே தேவயஜ்யாய இதி தேவ யஜ்யாயை மாதரிஷ்வனஹ கர்ம அசி த்யௌஹ அசி பிருத்திவீ அசி விஸ்வதாய இதி விஸ்வதாயாஹ அசி பரமேண தாம்னா த்ருகும்ஹஸ்வ மாஹ்வாஹ வசூனாம் பவித்ரம் அசி சததாரமிதி சததாரம் வசூனாம் பவித்ரம் அசி சஹஸ்ரதாரமிதி சஹஸ்ரதாரம் ஹுதஹ ஸ்தோகஹ ஹுதஹ த்ரப்ஸஹ அக்னயே ப்ரஹதே நாகாய ஸ்வாஹா யாவா பிருத்திவேப்யாமிதி யாவா பிருத்திவேப்யாம் ஸா விஸ்வாயிருதி விஸ்வாயுஹ ஸா விஸ்வவ்யஜாயிதி விஸ்வாவ்யஜாஹ ஸா விஸ்வகர்மேதி விஸ்வகர்மா ஸமிதி ப்ருச்யத்வம் ரதாவரேரித்யுரதாவரேஹி ஊர்மிணீஹி மதுமத்தமா இதி மதுமது தமாஹ மந்த்ராஹ தனஸ்ய சாத்தயே சோமேனாத்வா ஏதி தனச்மி இந்திராய ததி விஷ்ணோ இதி ஹவ்யம் ரக்ஷஸ்வ சோமேனாஷ்டௌச கர்மணே வாம் தேவேப்யஹ சகேயம் வேஷாயாத்வா பிரத்யுஷ்டமிதி ப்ரதி உஷ்டம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டா இதி ப்ரதி உஷ்டாஹ அராதயஹ தூஹ அசி தூர்வ தூர்வந்தம் தூர்வ தம் யஹ அஸ்மான் தூர்வதி தம் தூர்வாயம் வயம் தூர்வாமஹ த்வம் தேவானாம் அசி சஸ்னிதமமிதி சஸ்னிதமம் பப்ரிதமமிதி பப்ரிதமம் ஜுஷ்டதமமிதி ஜுஷ்டதமம் வன்னிதமமிதி வன்னிதமம் தேவஹூதமமிதி தேவஹூதமம் அஹ்க்ருதம் அசி ஹவிர்தானமிதி ஹவிஹ தானம் த்ருகும்ஹஸ்வ மாஹ்வாஹ மித்ரஸ்ய த்வா சக்ஷுஷா ப்ரேதி ஈக்ஷே மா பேஹ மா சமிதி விக்தாஹ மா த்வா निगुंसिषम् उरुवाताया देवस्यात्वा सवितुः प्रसवैति प्रासवे अश्विनोः बाहुभ्यामिति बाहोभ्या

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000

0: to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.
2: ஓம் இங்கிதக்ஞாய நமஹ. ஓம் இச்சாஜ்ஞான க்ரியாசக்தி த்ரயலோசனாய நமஹ. ஓம் இஜ்யாபராய நமஹ. ஓம் இதிஹாசாய நமஹ. ஓம் இந்துபதகே நமஹ. ஓம் இந்துகலாதராய நமஹ. ஓம் இந்திராதிப்ரியாய நமஹ. ஓம் இந்திரஹந்த்ரே நமஹ. ஓம் இந்திரியலிங்க

ஷ்டாக நமஹ ஓம் உச்சங்காக நமஹ ஓம் உத்தமோத்தமாக நமஹ ஓம் உத்தமாக நமஹ ஓம் உதோத இஷவே நமஹ ஓம் உற்பத்தி ஸ்திதி சம்ஹார.

உன்னத கீர்த்தகே நமஹ. ஓம் உன்மாதாக நமஹ. ஓம் உன்மத்த தேகாக நமஹ. ஓம் உபாஸ்ருத சம்ரக்ஷண சம்விதான படியசே நமஹ. ஓம் உபேந்திராக நமஹ. ஓம் உபதேசகராக நமஹ.

ஓங்காரவாட்சியாக நமஹ, ஓங்காரசிந்தகாக நமஹ, ஓங்காரபூஜ்யாக நமஹ, ஓங்காரஸ்திதாக நமஹ, ஓங்காரசுப்ரபாக நமஹ.

ஓஜஸ்தேஜோத்யுதிதரா கரமஹ ஓம் நம் பீஜ ஜப பிரீதா கரமஹ ஓம் நம பத வட்சகா கரமஹ ஓம் பதஸ்தவ்யா கரமஹ ஓம் பதாதீத வஸ்தம்சா கரமஹ ஓம் பத பிரியா கரமஹ ஓமித்யேகாட்சராத் பரா கரமஹ ஓம் ஓம் பம் கம் ஸ்வரூபகா கரமஹ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 16. Thank you.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக் வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 18. தேங்க் யூ.
2: ஓம் சரணம் பிரணயத்ரம் வனஸ்பதே.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karmashaka, Adhyayam 15.
2: Atha Panchadashodhyayaham. Om Dhruvakshet.